0: சரி, ராஜ்நீதியில் சூழகம் பண்ணணும் பரோ, அதாவது பண்ணணும் பயணம் கவர்மெண்ட் சாரி பிரஷ்டாச்சாரம் பண்ணுவோம் மனுஷி கொண்டு போயிடும். அவரு அவரு கே பண்ணுத்துல
1: பைசா பசி பசி தபாங் அகி அகி சா तपाईलाई समाउँछ पक्रन्छ तर तपाईलाई सफाई दिन्छ तपाईँको हस्तरेखा वही बताउँछ।